சத்திரி சங்கத்துமே கதை நிகழ் ஹரிபஜனுமே ராம் கதை நிகையோ சத்திரி சங்கத்துமே கதை நிகழ் ஹரிபஜனுமே ராம் ஊ பரிவாரே ஜோயோ ஜமாரோ மயஜாள